0: ஆர் மே பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர் குவாரோ
0: அலிஜானி விஞ்ஞோ குக்கு குக்கு மே மார் மே பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஆர் ரேடியோ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமார மேப்பாச்சோ
0: பிமார மேப்பாச்சோ
2: இவான்லாம் யோபிரோ டெலா ஆ இரோகா காமுபேனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.

0: மர்மே பாச்சு
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ
2: ஓடோ டோ நமனியோ டே காரமோக் லோனா சோலி கோடி பலேடி ஜானி பெலூ

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ யும் ஏக்கரே வேர்க்வாரோ
0: அலிஷானி விஞ்ஞோ மார் மேப்பாச்சோ
1: இடி விஞ்ஞோ ஓர் ரேடியோ